0: நல்லா சாப்பிடு
1: சாப்பிடு சட்டர் டோஸ்ட்.
0: I love freaking fear in your eyes.
1: செம செம ஏடி நீ காமசூத்ரா தோனே காம்படிஷனா?

செம்பகத்தைகள் கூட்டமானத்து பொன்னம்பி சும்பனம் கொள்ளானொருங்கி

0: நல்லா சாப்பிடுங்க. I love freaking fear in your eyes.
1: Sema. Eti, nee kaama sootra tone competition ah?